0: துவார்
1: ஏ ஆனபலா
0: நிகன் முதலின்
2: உட்டகுரின்
0: சோகரார் எத்தல் வாசர் ஊசுக்
1: தொல்தரான்
0: தீங்காகி வரகோத்தி ஹாகே வால்வன் ஊஜிங்கன் ஊசியன் விசாத்
1: ஜின் யங்கே நசர் ஜின் ஜும் ஜாக்தகா

ஒன்றே சிவர் வல்வில் தேர்ந்தைதி ஒரு அன்னக்கத்தின் சிப்பர் ஒத்தன் மைய தல் தந்தல்கள் நமக்கு